மதலம் சவுட்டி போட்டுச்சு. செட்டி மதலம் சவுட்டி போட்டுச்சு.